ஷரீக்கு குறிமீஹும் தன்னாஷ் ஹம கஷவரம் அல்லாஹு எவரெங்கே மெதுகா ஒயாமி துஹும் நியா கண்டழுவானது ஹம கஷவரம் அல்லாஹி கொம்மெ கமெக்கு மச்ச மொழங் ஹெக்கிவே ஒடுகும் வா ரஸ்கலாங்கே.

அஸ்லாம் வலைக்கும் நொதிய கே மெகர்ட்ஸ் திவி எஃப்எம் அமிகடி கட்டி உன் கொல்லாம் திவி எம்ஏ ஆகும் தெரிந்த வரம் உஃபா வெறு வகுத் கொள்கங்க எதமும் ஷவியனிக மீரேக ப்ரோக்ராம் ஆக்கிக பத்து கொல்லி அல்கொன் ஷஹுதா மஹமூத் மீ ஷோக்கி முனிஃபுஃபம் கே தெரியன் திவி போக முசந்திகமா ஹிக்கேமுக்கம் அது பஸ் பேணு குரானே ரங்களு கெத்த அர்மேங் ஹம மீ ஷோ மெதுருக்கு திபே ஃபுனாய் சபக் கேனஸ் தினுமா கொரிய கேந்தா ப்ரோக்ராமே மீ ஷோ கொம்மெ ஹஃப்தா பந்தேக ஹுக்குர் அதி ஹொனிர் தோகரே அகட் தீரி ஹொன்னோகர் தீரி ஹக்குரிய தா இரு ஷோகே தெரேங் ஹம தஃபாத் ஏகே கி பேத்தே ஹிமனா லாகேங் கொரிய மெதனே கோதும் ஃபுர்தமெஸ் பேவிர்வா கொம்மெ பேவிரிக தழுதனி சுவாலே லிபேனி தழுதனி சுவாலே ஹாசமி வனி ஷாவியனி அகுரா குளே கோதும் தெங் ஏகே இத்துரும் ஹம மீ ஹவா கொல்லான மாசிக்கத்தே பைஃபாரு மீ ஷாரஹா மீகும் ஷாயிரே தோபலா லெவேனே نونی علاوہ کم فاہا کو لے لفظ کیا دی فے بس اے لفظ بینوں کرے فوا گوئے ہم وہا کا دکھا اللہ ہمیں چہنے نمی گئی تروں دیوے بہا وزم بہوروین لیمویر کما بہے سوال ویس کرے وی گئی تانے شو گئی تریں گے بہی منال دیں علاوہ گے شارہ ہے ویس می ہم دیوے ہی بہو گے دیت کما ہی گیم کما مستندی کن می شو میں در کو ہون تیرین گھنس دیوے نے شو شو گا بہرم بینوں فرہت کن ڈی ایف ایم 91 می ಪೇಜಿಂಗ್ ಎನ್ನಾನೆ ಪಿ ಎಸ್ ಎಂ ಎ ಆ ಅಪ್ಲಿಕೇಶನ್ಗೆ ಎ ಪೇಜ ಮೆಸೇಜ್ ಕೊಲ್ಲದೇನೆ ರು ಮಿಕೊಳ ಶೋ ಹೊಮೆ ಗುಳಾಲ್ದೇನೆ ಮಿರೇಗೆ ಮಿ ಶೋವೆ ಸಮ ಕುರಿ ಸ್ವಾಹ ಕೊಲ್ಲಿ ಗೊತ್ತಾ ನೂಗರ್ತಿರಿ ಸಿಂಗು ಮಹಮೆ ಕುರಿಯ ಗೆಂದ ಏರು ಶೋಗ ಜಹಾಲ್ದೇನಿ ಹಮ ಹಿಗ್ಗ್ಯಾಮು ರೀತಿ ದಿವೆ ಇಲ್ಲವತ ಬ್ಯಾವಿರುವ ಫರ್ಯಾತ್ಕೊ ಮಿ ನಾನೋಟ್ ಕೊಲ್ಲಾರ ದಿವೆ ಇಲ್ಲವೆ ಮಿ ಫಾಹಗ ಕೊಲ್ಲ ಫ ಗೇಲಾ ಫೋಣಾಲ್ದೇನಿ ಮೇರು ಎಲವೆ ಜಹಾಲದೇನ ಬೊಡ ಜಹಾಲ್ದೇನಿ ಕುರಿ ಸ್ಮಿ ಬುಣೆ ದಿವೆ ಇಲ್ಲವ ಹೆಮೆ ಮೈ ಗೊತ್ತ ಮೆಸೇಜ್ ಕುರಾಣಿ ಶೋಗ ಬ್ಯಾವೇರಿ ವಾ ಫರ್ಯಾತ್ ತೊಗೆ ತೆರೆ ಗುರುತು ಹೇ ಫರ್ಯಾತ್ ಕಾಯಕೀಗ ಬದಲು ಕೊಲ್ಲಾಣ ರೀತ್ಲಾವೆ ಕಫಾವು.

0: திவேஹி எஃப்எம் 91 மெகாஹெர்ட்ஸ் திவேஹிங்க முனிஃபுய் ஃபில்வா தினமுக அபதுஸ்
1: லோபி லோபி